வணக்கம், நமஸ்கார, குட் ஆஃப்டர்நூன் அண்ட் அ பிக் வெல்கம் டு இந்தியா டுடே சோ சவுத், வே வி கெட் யூ த ஃபிளேவர்ஸ் அண்ட் த நியூஸ் தட் டாமினேட்ஸ் த சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா. இட்ஸ் ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷன் ஃபார் எவ்ரி திங் ஃப்ரம் த சவுத். அண்ட் ஜாயினிங் மீ ரைட் நவ் ஆர் மை டீம் ஆஃப் கோலிக் ஸ்ப்ரெட் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா. பிரமோத் மாதவ, அபூர்வ ஜெயச்சந்திரன் ஃப்ரம் சென்னை இன் தமிழ்நாடு, அப்துல் பஷீர் ஃப்ரம் ஹைதராபாத் இன் தெலங்கானா, அண்ட் ஐம் கமிங் டு யூ ஃப்ரம் த ஹெட் குவார்ட்டர் ஆஃப் கர்நாடகா இன் பெங்களூரு. ஓவர் த நெக்ஸ்ட் 30 minutes, வி வில் கெட் யூ ஆல் த நியூஸ், latest updates and breaking news from each of our states in the southern India as well. Now, in fact, let's kickstart the bulletin right now with news coming in from Karnataka. It's a fresh political show-off between the Congress and the BJP right behind me as the Karnataka Assembly session kick-started. Over the next 3 days, the Assembly will be discussing the Kasturi Rangan report. But what started this session was the Vande Mataram showdown. Remember, the BJP and the Congress have been talking against the Vande Mataram and for Vande Mataram. The Karnataka government said that in the Assembly also, there would be just two stanzas or the two paragraphs that would be played as the Assembly starts today, while the BJP MLAs went ahead singing verbally all the stanzas of Vande Mataram. So at 11 o'clock when the Assembly bell rang, all the MLAs gathered on the floor of the House and the Speaker stood up and the recorded audio clip of Vande Mataram started in the Assembly. Two stanzas, after the two stanzas, the recording clip stopped. While the Speaker started to go ahead with the proceedings of the House regularly, the BJP MLAs started to sing the next stanzas of the Vande Mataram song. So the rendition, the government says only two stanzas, while the BJP MLAs said that the rendition should be completely finished, and they started chanting Bharat Mata Ki Jai slogan. So this was the big showdown in the Karnataka Assembly today between the government and the opposition. The opposition, in fact, already had prepared that. They knew that two stanzas would be the rule or the norm inside the Assembly. They had the printouts of Vande Mataram song. The complete rendition was in their hands. They completed the song over the next 4 to 5 minutes, even though the Speaker continued to go ahead with the House proceedings. Take a look at this video from the Assembly and also the reactions coming in on the story.